வெலாவதுல ஹாய் வினாடி வனஸ்துனாய் அப்போ ஜானு மெதிரியட்டவில்லை இன்னும் இனாவே ஏனோ நிக்கங்கயா ஹிதாக நேத்து மீ கழுகல்ல திரட்ட மேனிக்க பஹல விலாகிவோம் ஏகேன கேன சிந்து கேலரே அவில்ல மே சிந்து சம்பூர்ணேம கேல தீனி தேதுனு மாவதே ஜனிகன கழுகல்ல திரட்ட பஹல விலா தீனி மேனிக்க ஜனி கேல ஓகுல்லு தன்னவா இதின் யான ஹதானே நேத் எஃப்எம் தேதுனு மாவதே மே பெத்தர கோல் கரபு வாட்ஸ்அப் மெசேஜர்ஸ் ஏபு ஹெமோடம ஸ்தூதி கேன கமங் யான கலிம் மதக்கரன்னோனி தென் மீ ஜானு ஹிதாகன ஹிட்டியட மீ கழுகல்ல திரட்ட එනිකක් පහළ වෙලා තියෙන්නේ කියලා මේ එයා ගැන කිව්වා කියලා ඇත්තටම එයා ගැන සින්දුව තමයි මේ අහන්න යන්න හදන්නේ එයා ගැන කියන සින්දුව. ඉතින් ඒකත් එක්ක යන්න කලින් මතක් කරනවා මේ පැත්තට ආපු කෝල් කරපු WhatsApp messages ඔබ හැමෝටම ස්තුතියි. හෙටත් උදේ 10ට සුපුරුදු විදිහට දේදුරු මාවතෙන් හම්බ වෙමු. අහන්නේ මොකද්ද? ජානු ගැන සින්දුව. මොකද්ද නම? අග්ගල බෝලේ. අපි ගියා.

0: மந்தாரம் ரே வித் தரங்கா. மந்தாரம் ரே, மந்தாரம் ரே.
1: மனுலுவ பின் கெதனம்மோ, பின் கெதனம்மோ. கம்பா உடு கம்புல பெத்தியாகுட ஸ்ரீ சாசனாலோக புராண விஹாரஸ்தானே அபிநவ தாது மந்திரய நிர்மாணே கிரீம உதசா
2: பின்னர் புன் புகோதா பவத்வன புண்ணிய மகோகய மித் எஃப்எம் ஸ்வேத பூஜா. ஸ்வேத பூஜா
1: உதேசன ஹய சிட சீல சமாதான தம் திசும் சதாம் சம்வாத ஆசிர்வாத பூஜா தக்க சாது நாததே பின் அனுமோதன் வண்ண
2: பின்னர் புகோதா உபத் கம்பஹ உடுகம்பல பெத்தியாகொட ஸ்ரீ சாசனாலோக புராண விஹாரஸ்தானியட என்ன
1: அனுஷாசகத்வய
2: விஹாராதிகாரி பூஜனீய மிஹிந்துபுர ஜினானந்த சுவாமின் வஹன்சே
1: விமசேம் பிந்துவை ஹத்தை ஹதை துலஹை ஹத்திலிஸ் அட்டை நவசிய அனுநவய பிந்துவை ஹத்தை கை திஸ் தெகை எக்கொலஹை ஹத்சிய பனசட
3: சஜீவி விகாஷன தாயகத்வய தி விஜயவர்தன பெரேரா ஏதுலு பவுலே செம உடுகம்புல சச்சினி டிரான்ஸ்போர்ட்.
4: ඔබ තවමත් මේ වරද්ද කරනවද? නිවසේ ඉවතලන පොල් කටු පොල් එලි අපදේ දමනවද? මේවා විදේශ විනිමය උපයන පොල් ආශ්‍රිත ප්‍රධාන අමුද්‍රව්‍ය වේ. එබැවින් නිවසේ ඉවතලන පොල් කටු පොල් එලි නිවසට පැමිණ පොල් කටු එකතු